0: आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। इस समय शाम के 5 बजे हैं। आज की दूसरी सभा में आप सभी श्रोताओं का हार्दिक स्वागत करते हैं। सभा के आरंभ में लीजिए सुनिए तमिल कार्यक्रम।
1: आकाशवाणी श्री विजयपुरम वानोली निलयम वळंगम तमिळमुदम வணக்கம் நேர்களே. மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 26 ஜூலை மாதம் 10 வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் திரை இசை ஆகியன கேட்கலாம். குரலமுதம் அறவாழி அந்தனர் தான்.

சேர்ந்தால் கல்லால் பிறவாள் நீத்தல் அறிது. பொருள், அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. மீண்டும் குரல், அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாள் நீந்தல் அறிது. குரல் எண் 8, அதிகாரம் கடவுள் வாழ்த்து.

Taca Valnera. வானிலை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது சில இடங்களில் மேலும் வலுப்பெற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேன கப்பல் போக்குவரத்து. எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி நார்த் பெசிஃபிக் நாளை காலை 6:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 9 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கமோட்டா நாளை காலை 6:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹித்யப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 சஹித்யப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை பகல் 11 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹித்யப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 சஹித்யப்பில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 2:30 சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுவராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 ஷஹித் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹித் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாரட்டாங் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹித் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 ஷஹித் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கமோட்டா நாளை மாலை 5 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 12 காலை 5:30 சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை காலை 7 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹித் தீப், சுவராஜ் தீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 12 காலை 7 ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி வார் ஸ்ரீபா நாளை இரவு 8 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயவந்தர் வழியாக டிக்லிப்பூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 12 பிற்பகல் 2 டிக்லிப்பூரில் இருந்து மாயவந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேரில் இன்று தேசிய மீன் விவசாயிகள் தினம். இந்தியாவில் மீன் வளர்ப்பை மேம்படுத்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய முன்னோடி விஞ்ஞானிகளை கௌரவிக்கவும் புதிய தொழில் நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த நாள் உதவுகிறது. மீன் வளர்ப்பு நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்புக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன் வளர்ப்பு துறையில் சிறந்து விளங்கும் மீன் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளை அரசு ஊக்குவித்து அவர்களுக்கு பல்வேறு பிரதம மந்திரி மீன்வள சம்பத் யோஜனா திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. நேர்களே, தரமான வானொலி நிகழ்ச்சிகள் வழங்கி பங்கேற்க உங்களை பிரசார் பாரதி அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சியை உருவாக்குபவர்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் நிறுவனங்கள், நிகழ்ச்சி தயாரிக்கும் உரிமை உடையவர்கள் மற்றும் நிகழ்ச்சியை திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸின் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரசார் பாரதி உங்களின் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, அதாவது ரெவென்யூ ஷேர் மோட், நிதி உதவி பெற்ற நிகழ்ச்சி முறை, அதாவது ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் மோட், இலவச முறையாக, அதாவது கிராடிஸ் மோட் ஆக இருக்க வேண்டும். இதில் வானொலி நாடகங்கள், ஆவணப்படங்கள், கதை சொல்லல், ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள்

ஆஸ்கார்ஸ், வினாடி வினா மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆகியவை அடங்கும். இதில் ஹிந்தி மொழியில் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் கால அளவில் தயாரிக்கலாம். விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பும் முன் பிரசார் பாரதி உள்ளடக்கம் பெறும் கொள்கை 2024 மற்றும் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கீழ் தரப்படும் நிகழ்ச்சிகள் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய, மண்டல மற்றும் உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்படலாம். கொள்கையில் தகுதி, வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு, இதில் அகில இந்திய ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகளும் உள்ளன. உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி hovoaiarportbelaar@prasarbhaarati.gov.in.

உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி HOOAIR PORTBLAIR at PRASARBHARATI dot GOV dot in. மற்றும் விவரங்களுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. இந்தியாவின் பொது சேவை நிறுவனமான அகில இந்திய வானொலி நிலையம் உங்கள் படைப்பாற்றலை அளிக்கும் வாய்ப்பை தருகிறது. இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.

0: இத்துடன் இன்றைய தமிழ் மதம் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது. தொடர்ந்து தில்லியில் இருந்து நிகழ்ச்சி அஞ்சலாகும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் மதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.
1: अभी आप तमिल कार्यक्रम सुन रहे थे. ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है. श्रोताओं, अब अगला कार्यक्रम हम अपने दिल्ली केंद्र से रिले करेंगे.